0: The CM and issuing a provocative warning saying that if the assembly doors were locked, his bones would be crushed. The comment has triggered sharp political reactions with the police arresting him. He is a DMK legislator and the BJP has launched an attack on Vijay's TVK government over his action.
1: மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவரை அடிப்பு விடுவானா? பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்ட. யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன? கரூர்ல இருந்து நாங்க உணவு பயந்து ஓடல சட்டமன்றத்தை. நாங்க பயந்து ஓடணுமா?
2: முதலமைச்சர் குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் தலைவர்களை பற்றி என்ன தவறாக பேசியிருக்கிறார் என்று பார்த்து நாங்களும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
3: Unable to digest others in power, the DMK people are trying to provoke and they are really upset and they are spitting venom and making derogatory remarks. Whoever talks personally and abuses or derogatorily threatening the chief minister, it is the highest worst thing what the DMK can do, and this is in the gene of DMK. Threatening, abusing, all these things when out of power. So I think the arrest is definitely justified if he had said derogatory remarks, particularly saying that his bones will be broken. How an MLA can talk like this?
4: The TVK is afraid. The TVK government very afraid of the DMK, and they think they can just, by arresting people, they can crush the spirit of the DMK, which is not going to happen. Whatever said and done, the words, unless they are giving rise to immediate tension, I don't think arrest needs to be made. This is what the Supreme Court has made it very, very in several judgments. And they've also not followed the procedures that ought to be followed with regard to the arrest. And we will take this issue. Whoever were arrested were released by the court. The magistrates did not accept the remand. So this arrest also will face the same fate.
0: On that note, we're taking a short break. Once we're back, we talk about that story that kept most of you up last night, Spain's Golden Knight. In moments from now, more details on that big historic win.

0: Rao. DMK chief MK Stalin has now strongly condemned the arrest, accusing the TVK government of abandoning democratic values and targeting DMK leaders. The BJP, however, has backed the police action, saying that the arrest was justified and accusing the DMK of attacking Chief Minister Vijay out of political frustration.
1: இந்த உலக நாட்டில் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அடிப்பு விடுவானா? பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல, யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க உணவு பயந்து ஓடல சட்டமன்றத்தில், நாங்க பயந்து ஓடணுமா? பேரிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்.
2: முதலமைச்சரை குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் தலைவர்களை பற்றி என்ன தவறாக பேசியிருக்கிறார்னு பார்த்து நாங்களும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
0: After months of delays, controversy and a long certification battle, Vijay's Jananayagan is finally heading to theaters on July 23rd. And if advance bookings are any indication, the wait has only made fans more eager. The political action drama, believed to be Vijay's final movie before his full-time political journey, is already creating a box office storm. Take a look.
3: Seven months of waiting, endless speculation, and a prolonged battle with the censor board. Vijay's Jananayagan has finally crossed every hurdle on its way to the big screen. And for Vijay's fans, the wait seems to have been worth it. With the film now locked for a July 23rd release, advance bookings have opened to a phenomenal response, proving that superstar's box office pull hasn't faded one bit. Within hours of bookings opening, Jananayagan had already crossed over 6.7 crore, including block bookings. The Tamil version alone sold more than 1.33 lakh tickets across nearly 2,400 shows, while booking for the Telugu and Hindi versions are expected to gather pace as more screens open up. The biggest response has come from Karnataka, followed by Tamil Nadu and Kerala. Trade experts expect these numbers to rise sharply over the next few days as more theatres open bookings. It's not just advance booking numbers grabbing attention, the ticket prices are making headlines too. While Tamil Nadu has kept prices under control, Bengaluru has emerged as the costliest market for the film, with recliner seats priced as high as 2,500 rupees. In contrast, Chennai has capped ticket prices between rupees 54 and rupees 190. The frenzy is evident there too. Kamala Cinemas announced it sold over 10,000 tickets within minutes of bookings opening at its theatre alone. With a planned release across 7,000 to 8,000 screens in over 30 countries, Jananayagan is gearing up for a massive worldwide opening. Now all eyes are on one question. Can Jananayagan rewrite the record books? Rajnikanth's Kooli currently holds the record for the biggest opening day ever for a Tamil film, collecting a staggering 151 crore worldwide. Before that, the benchmark belonged to Vijay's own Leo, which opened to 148.5 crore globally. With advanced bookings already off to a flying start, can Jananayagan finally help Vijay reclaim the opening day crown? The answer will unfold on July 23rd. This is Abhira Dhar from Mumbai for NDTV.
0: On that note, we slip into a very short break. Come right back. Lots more line of you here on NDTV 24/7.

0: Making headlines down south, a political storm has erupted in Tamil Nadu after DMK MLA G.V. Markandeyan was arrested over his controversial remarks targeting the Chief Minister C. Joseph Vijay. Now we learn that the MLA allegedly called Vijay a shameless Chief Minister and warned that if the assembly doors were locked, his bones would be crushed, triggering a massive political row. The DMK Chief M.K. Stalin has strongly condemned the arrest, accusing the TVK government of abandoning democratic values and rights and targeting the DMK leaders. The BJP, however, has backed the police action, saying that the arrest was justified and accusing the DMK of attacking Chief Minister Vijay out of political frustration. Reactions coming in on that story.
1: சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன இவரை அடிப்பு விடுவானா? பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்ட யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து நாங்க உணவு பயந்து ஓடல. சட்டமன்றத்தை நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்.
2: முதலமைச்சரை குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் தலைவர்களை பற்றி என்ன தவறாக பேசியிருக்கிறார்னு பார்த்து நாங்களும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
0: Teaser of the Jananayagan has just dropped with 3 days to go for the release. The new snippet showed Tamil Nadu Chief Minister in an action avatar. The teaser is not just a power pack punch, but also has a tantalizing ending. Take a look at this.